0: சங்கலம் கியானை கர்சந்தா ஏதோ எக்ஸாம்பிள் ஆப்கியாகி சங்கலம் கர்த்தே ஹோ பாத் அச்சே அச்சே சங்கலம்
1: आप सुन रहे हैं शिवा रेडियो, शांति की धुन रहे जीवन में सदा।